கண்ணாபாய் சந்தகானந்தகமாதேரா சந்தகானந்தக பரமேஸ்வரமாரா சந்தகானந்தகராய் தேன் சந்தகானந்தக துகியார் தீன சந்தகானந்தகோ சர்வரோக சந்தகானந்தகோ சதாபிஜோக சந்தகானந்தா தோகமே தோக நானும் சந்தபாவித உஸ்கா பியூஹே மோக சந்தகா துக்கி சதா அபவேத்த சந்தகா துக்கி சகானஹி மேத சந்தகே துக்கி கோ டான லாக சந்தகே துக்கி கோ சப தியாக சந்தகா துக்கி மா அங்காரி சந்தகா துக்கி சதா பிகாரி சந்தகா துக்கி ஜனமா மராய சந்தகி துக்கன சுகத்தே டராய சந்தகே துக்கி கோ நாஹி டாவோ நானக சந்தபாவே தலை மிலாய சந்தகா துக்கி அது பீச்சே டூட்டாய சந்தகா துக்கி கதே காஜ ந பவுச்சாய சந்தகே துக்கி குதியான பிரபாய சந்தகா துக்கி உஜட பாய